தனி நீதவ பமக மரிதும் மணி குலதி. சனிதவ நிசகரி கமபத பச்ச நிசகரி மாங்கரி தனி தகரி த.